பார்த்தத பார்த்துட்ட மறக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திருப்ப வழியில கைய பிடிச்சத மறக்க.

அடி செத்து காத்து ஜப்ப இருக்கிற தசையத பாத்து அதுக்கிட்டு ஹாட்டு ஜப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பாத்து அழகல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல போட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டேன் நேத்து.

தள்ளி போற ஏண்டி ஏண்டி என தள்ளி போற ஏண்டி ஏண்டி என தள்ளி போற இப்ப ஏண்டி ஏண்டி என தள்ளி போற நான் சுமாரதான் வேலை வீடு வெட்டி என்கிட்ட வந்த அவ சுத்தி சுத்தி பாசத்தால என துன்புறுத்தி இப்ப வச்சுக்கிட்ட அவ கட்டு கட்டி என்ன காணா போன ஒரு அத்தி பட்டி உன்னை பார்த்தனால இப்ப பத்திக்குச்சு சாஜகானா போல தூரம் பட்டி காதலுக்குண்ணா.